0: பெருக்கும் போது துகம் போல்றாவோ, பெருக்கும் போது துகம் போல்றாவோ, பெருக்கும் போது துகம் போல்றாவோ, பெருக்கும் போது துகம் போல்றாவோ.
1: Siente la magia de nuestras islas en cada nota. Esto es Canarias en Canto, tu cita diaria con la música que nos define.